0: Radio Sarang 107.8 FM.
1: ஹாய் நமஸ்கார, யான் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
2: நமஸ்கார், யான் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
3: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
4: நமஸ்கார, யான் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
5: நமஸ்கார, யான் நிக்கலாம் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல்
6: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: தேவன், உன் தாச்சாக்கி போயில ஹவெதுக்கு போரே போஷிக்கு இல்லனே தேத்தது வெமனாச்சே
1: நக்கா ஆண்டி பேனிஸ்தா
0: பேனிஸ்தா ஒரு வஸ்பர்தி அந்த கஷங்காய்த்தே துக்கு அங்கத்து பேனிஸ்லேரு
1: சுக்கிலேர் சங்கொந்தித்தேன் ஆண்டி
0: சங்கொந்தித்தான்

0: சொன்னேன், பொண்ணு மீன் தூத்தானா வேறமே.
1: இது ஆன மோனே தோல மறுவாய் பாய் புட்லக்கா.
0: ஆ மறுவாய் அண்டலாம் பச்சில பாப்பாஞ்சினேன் பாப்பா.

0: பத்து நிமிஷம்
1: பாப்பாயிரே
0: மண்ட சமஜனிக்கு போயிட்டா பத்தி நாத்திரமே லட்சுமி அக்கா மத்தினா
1: அஞ்சத்துமே நான் ஏத்து நிமிஷம் பாக்கி நின்று
0: மாமி

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யான் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: வினில், ரேட் அக்கா வினில், வினில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார் வாஸ் ஃபார் தியான் டு அஷன்ஸ் கைல டு காஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்
1: சார் அங்கே போஸ்ட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட் அக்ஷிக்கும்
0: ஷிகேதா ஏ

Radio Sarang 107.8 FM. கம்மனை இல்லாத்தோ மல்லிகை எடுக்கிறங்க ஆர், கரி இல்லாத்தோ நவிலுரு நோக்குடங்க ஆர், பண்ண பராத்தோ மயிலாஞ்சி இடுறங்க ஆர், டஃப் பாட் மாப்பிள்ள பாட் ஓப்பன பாட் பண்ணில்லங்கி பேரி காரியக்கிரமா கேக்குடங்க ஆர். அது கைத்தே நீங்கள் எல்லாரும் மனசு சந்தோலாக்கோகு பந்துண்டுண்டு மொயிலாஞ்சி.

0: தானே பேர் கங்கனவாணியா கொஞ்சம் சுத்தி பார்த்தேன் கங்கனேனா
1: ஆமா
0: பேரு ஏறு நீர் கொடுத்து நீர் பேருக்கு
2: மருவாய்க்க
0: மறுவாண்டாப்பாப்பாப்பா கொண்டு மீன் தூத்தானா கொண்டு தரவே

0: ಬಂದು ಬರ್ತೇರಿದ್ದೆಲ್ಲ. ಓ ರಮಾ,
1: ಓ ದಾದಾದೆ, ತಾ ಇಲ್ಲ ತಿಂದ
0: ಅಲೋ ಏರ್ ಕುಲಾಗ್ಯಾ
1: ಇಲ್ಲೇರು. இங்க யாரு? இங்க யாரு இல்ல, இங்க யாரு இல்ல, நம்மளுக்கு வேலைக்காரு, இங்க யாரு இல்ல. நீ போ, அவ வந்து சீரதா ஏத்த பக்கம் கொத்தாமல முக்கலைக்கு சீரை நம்ம இல்லாத மத்தியம் நினைச்ச பைக்கு நல்ல சீரை மாற வந்து. இங்க யாரு இல்ல சாமி, நீங்க போங்க, நீங்க போங்க.
2: அல்ல நல்ல நல்ல சீரண்டு கட்டே சீரண்டு.
1: ஏ பட்டு மாற, சீரை பொடிச்சு பண்ணி நான் தான் பொடிச்சு மாற போல மாற. மூணு ஏர் லைக் தண்ணி நான் குளிக்க எங்க வேலை நான் போல.
2: அது வந்து கணத்தில் போடுறாங்க, கணத்தில்
1: ಪೊಡ್ತಾನ
2: ಪತ್ತು ನಿಮಿಷ
1: ಬಂದಾಗ ಸುರುಟಿ ಏರ್ ಬಾತೇರ್ ನೀರ್ ನೀಲ್ ಅಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇರ್ಬಾ.

0: திருமுரு. ராமா, ஓ ராமா,
1: ஓ
0: குசி மேடம், குசி அமெரிக்க குழந்தை மகை பைத்தி ஆ குசி.
1: ஈர் ஏப்ப மாதா குசி உப்பறந்து பண்றா குசி. ஈர் ஏப்பல தெரிந்து வந்து குசி
0: குசி மேடம், குசி அமெரிக்க குழந்தை மகை பைத்தி
1: அந்த
0: ஐ ஆர்போர்ட் ஜத்தி கூடலே பார்வத்தின கார்பத்தி அராதபத்திய டாடி வந்து
1: குசி
0: கூடலே நூந்து நூந்து பச்சை நோடு தத்து புரிய கூடலே தமிழ்நாடு நம்ம போடுத்த துட்டு உண்டு ஆன பிரெஞ்சு நக்கல இது கௌரவம்
1: ஒன்சாரு
0: போய் புரிய
1: ஒன்சாரு உண்டு
0: போடுத்த துட்டு உண்டு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.